சுனலே சுன்றிவன்னலோவோளான சம்பினரூட சாப்பினான பக்கரக்காரைய சின்னை நாளன் ஓ கொலை போன சாப்பிட.